முஹ்ஸி, யா முப்தி, யா முஈத், யா முஹயி, யா முமீத், யா ஹயு, யா கயூம், யா வஜீத், யா மஜீத், யா வஹீத், யா அஹத், யா ஷமத், யா கதீர், யா முக்தரீர், யா முக்கதீம், யா முஅக்கிர்